சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் ஜெய் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாத சுப்பிரமணியம் ஓம்.